0: ஊரு கலர் சாஹிப் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். துபரா தகா சீர்னார் தரவியா துபரா உரே உரே
1: وعلیکم
0: السلام ڈیرز یو تمنا شکریہ دے کال کولے ڈیرز

வாசலே திடர் தியாதி பத்து நக்கடி தேர் கவி சம்ஜன் ஹுமதினே பார்மா.